தேசபக்தி கீதம் விண்ணாரு ஆகாஷவாணி வரங்கல் கேந்திரம் சமயம் 6:45 காஸ்தோந்தி மர்கு தீட்சணாலோ பிராந்திய வார்த்தலு விஜயவாட கேந்திரம் டெல்லி.